மீகும் அவ்வாஹு ஷாய் இருத்தகாய் அதி ஹருமத்தரி மசராய் அதி கெஃப்லங் ஹதியா குரா தகிச்சாய் கிலஃபதி எலுவா ஃபாவா தகிச்சாய் எவரெங்கே வெரி ரஸ்கலாங்க ஹதுரத்தும் ஃபபுலு வந்த கமாய் ருசவும் எதி ஹருமத்தரி வெகிம்வா கெஃப்ல கஸ்து கொக்கெங் அன்ன மீஹுங்க ஹருமன்னு கண்டாஷே முராதகி ஹஜ்ஜுக அழுக்கம் குர்ம கண்டெழுகிம்வா தந்தனாய் குரவே அழுக்கம ஹொருமத்தெரி கொங் ஹித எகம்கே தெரேகா குரும் மனா குரவ்வா ஃபாவா கந்தத்த ஹுத்தனு குராஷே அதி ஹொருமத்தெரி மசர்தௌகா மனா குரவ்வா ஃபாவா ஹங்குராம குரும் ஃபத கந்தத்த ஹுத்தனு குராஷே ஹம எஃபதை கெஃப்ளங் ஹதியா குரா கெரி பகரி ஜமலாய் ஏ ஹதியா குரா தகதி ஃபாஹக குர்மகதும் கருகா கிலஃபதி அழுவா ஃபாவா தகிச்சாய் அதி எனூவெஸ் தகதி அதுல எதகெச்ச கெல்லும் தினும் ஹுத்தனு குராஷே அதி கெஃப்ளத்தியும் பஸ்து கொக்கெந்தா மீஹுங்க மக ஹுரசலா கெல்லும் தீ ஹெதும் ஹுத்தனு குராஷே தியபா மீஹும் இஹ்ராம் கண்டாஃபி ஹிந்திக தியபா மீஹும் ஷிகார குராஷே அதி தியபா மீஹும் ஹுர்மத்தெரி வெகிம்வா மிஸ்கித எபஹி காபத்துல்லாஹி கெஃப்ள தியபா மீஹும் தியனு தீ ஹுரசெளி கமட்டகா பயக்கு மீஹுங்க மச்ச தியபா மீஹுங்க உஃபெதுனு நுர்ஹும் தெரி கமெங் எய் எஹெம் மீஹுங்க மச்ச நஹமயின் தியபா மீஹும் ஹத்து ஃபஹனலா தியுமுக சபபெ கம்கா மெதுவெரி நுகுராஷே அதி ஹேவ் கந்த குளமாய் தக்வா வெறுமுக மச்ச தியபா மீஹும் எகக்கு அணக்கங் எஹி வாகி வெறுவாஷே அதி ஃபாஃப வெறு உமாய் ஹதாவ திருமுக மச்ச தியபா மீஹும் எகக்கு அணக்கங் எஹீவெ வாகி வெறி நுவாஷே அதி தியபா மீஹும் அல்லாஹ தக்வா வெறு வாஷே ஹம கஷ்வரும் அல்லாஹி உகூபா கதஃபத வெகிம்வா ரஸ்கலாங்கே.

0: كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم.
1: TSV கீழ்த்து குருவான் கேவும்.